ஆறுதல் போட்டு சேர்த்து அந்த சேலம் கூட கொள்ளுங்கள். முதல் குச்சி ஆட்டை முதல் பாப்பா போய் முதல் பாப்பா தாரி முதல் குச்சி நான் ஊட கூடாது அகுன கரு நேரம் கூடாது முதல் குச்சி மகுனம் ஜாபராக மாசாங்க செய்யலாம் பேசக்கூடாது சின்ன முன்ன மாதிரி ஒன்று சாவு என்ன போடுறோம் கோகம் எல்லாம் தள்ளி மோட்டிடாசோனே நெட்மம் சொல்ல நீ மோட்டு சீடு வந்த மோட்டி அந்த தும்பி சுயாம காரிக்கு மோட்டு ஹைசா அந்த மாதிரி மக்கம் பெல சுயாம காரிக்கு பொத்த ஹைசா அந்த மாதிரி